பிரம்ம புரியொழதமறையதிரு சிறியிர்தொடேனு பரிஜனவிர்தொடேனு. திருக்கணினி பிரம்ம புரியொழதமறையதிரு சிறியிர்தொடேனு பரிஜனவிர்தொடேனு. துவரதெல்ல டம்பகள நீன நின்னாளாகு பரதேசி வலுபாழு மங்குத்திம்ம. துவரதெல்ல டம்பகள நீன நின்னாளாகு பரதேசி வலுபாழு மங்குத்திம்மா.